பலதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரிதரித